ஜகத்காரணமச்சுதம் ஆவிர்பூதஞ்ச சிருஷ்ட்யாதௌ ப்ரக்ருதே புருஷாத்பரம் ஏவம் த்யாயதி யோ நித்யம் ச யோகீ யோகினாம் வரஹ நமோ வ்ராதபதயே நமோ கணபதயே நமஃ

ஜகத்காரணமச்சுதம் ஆவிர்பூதஞ்ச சிருஷ்ட்யாதௌ ப்ரக்ருதே புருஷாத்பரம் ஏவம் த்யாயதி யோ நித்யம் ச யோகீ யோகினாம் வரஹ நமோ வ்ராதபதயே நமோ கணபதயே நமஃ